0: அந்த சமையல் ஒரு வடிவமே நம்ம இந்த சத்தியத்தை வந்து கன்னியாகுமே லூஸ் அவனுக்கு ஒரு எளிமையாக தாவை சரி
1: ஸ்ரீகா கோழாபாய் கண் டீத்தா அது மாதிரி ஒரு குண்டு குச்ச பாய் பாங்க ஒரு ஆசை பாய் நன்னு பாய் தப்பி தப்பி மத்தி தீஷு அடையோஸ் எஃபோஷனை அந்த தீரக்கு அந்த
2: பாகிஸ்தான
1: அப்படி